ஓவர் டைம் இயக்கா தரமியாய்க்களை வில்மிக்ஸ் அண்ட் ஷெரோன் ஹஞ்சுக்கொள்ளன் அணி புள்ள சுவாத்தியர் அல்ஃபிரட் ரோஸ் ரிட்டா ரோஸ் கியூனே தையே ஜானி ஏ த சொப்ரன் லோனா அண்ட் ஏஜ் பிரிட்டோன் யூ ஆர் மை சோனியா.